0: அன்பார்ந்த இரசர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் பிற்பகல் வணக்கம். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு மே மாதம் 12ஆம் தேதி. நம் மாதத்தின் சித்திரை மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கு சித்திரை மாதத்தின் 29ஆம் நாள். செவ்வாய்க்கிழமை மத்திய நேரத்தில் நாம் உங்களை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் மீண்டும் சந்திக்கிறேன். இப்பொழுது முதல் தொடர்ந்து 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள், உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

ஆமாம் அன்பர்களே, தெய்வீகம் நம் உடல் மனம் இவற்றை கடந்த விஷயம். இதோ பக்தி மிகும் அம்மனை போற்றும் இந்த பாடலை உங்களுக்காகவே காலச்சென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் வரும் பாடல்.

எல்லோரும் நலமுடன் வாழ அருள் தருள்வாய் முருகப்பெருமான். முருகனின் முகமோ ஆறு, மீரா கிருஷ்ணா அவர்கள் பாடும் பாடல்.

தினம் ஒரு திருக்குறளை கற்போம். ஆம், இப்பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது, அதாவது வழக்கப்படியாக வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு.

0: பொறுப்பால் இன்றைய அதிகாரம் அருளுடைமை கம்பாஷன். அருச்செல்வம் செல்வற்றுள் செல்வம் பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உள் பொருள் பொருளாகிய செல்வங்கள் எழிந்தவரிடலும் உள்ளன அருளாகிய செல்வமே செல்வங்களின் சிறந்த செல்வமாகும் என்பதை இதன் பொருளாகும். That is, the wealth of kindness is wealth of wealth, is as much as the wealth of property is possessed by the basis of man. இதோ இக்குறப்பாக்களை வாருங்கள். எமோது இருந்து இக்குறப்பாக்களை பாரத்வாஜ் இசையமைப்பில் அமைந்துள்ள இக்குறப்பாக்களை அருளுடைமை கம்பாஷன்.
1: அருள் உடைமை
2: அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும்
3: richesse de bienveillance et la richesse des richesses. La richesse matérielle se trouve même chez des gens vils. Marche dans la bonne voie et pratique la bienveillance. Quel que soit le point de vue d'où tu considères, elle est ton seul salut. L'entrée dans le monde des ténèbres et de misère n'est pas pour ceux dont le cœur renferme la bienveillance.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: உங்கள் திரைப்பட வரிசையில் அன்றுக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை. இதோ வரும் இந்த பாடல்.

உதயகீதம் படத்து பாடல் இது. பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம். மனதில் சந்தோஷமும் உடலில் ஆரோக்கியமும் நினைத்து இருக்கட்டும்.

இருவரும் அடுத்த பாடல் என்றும் இனியவை. திரைப்பட வரிசையில் நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, இதுதான் வாழ்வின் வெற்றி. நேற்று இல்லாத மாற்றம் என்னது?

மகளிரே, இன்றைய சிந்தலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உணவு பழக்கம் நம் குடும்பம், குடும்பம் ஓர் இன்ப நிலையம் அல்லவா? உங்கள் குடும்பம் மகிழ்வாக இருக்க அல்லது அதில் மகிழ்ச்சியை குறைக்கத்தான் எந்த அளவு காரணம் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து இல்லறத்தை கொண்டு வர வேண்டும். அன்பாக பேசுவது, பிறர் மீது அக்கறை காட்டுவது, பிறரை நம்புவது, ஒன்றாக உல்லாச பயணம் பேச விரும்புவது, பிறர் வேலைகளில் உதவுவது, பிறர் வருத்தம் போது அறுதல் கூறுவது, நகைச்சுவையாக பேசுவது, செலவுகளை குறைக்க ஆலோசனை கூறுவது,

ஆம் உணர்வுகளே மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் புகழ்வும் கற்று கொள்ளுங்கள். மனமே தொட்டா சினங்கிதானே. குரல் கொடுக்கிறவர் உங்கள் ஹரிஹரன். தொட்டா சினங்கி படத்தில் தலைப்புடைய பாடல் இது.

0: கொப்பளிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் காலி ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலக்கவும். உங்கள் வாயில் சிறிதளவு நீரை ஊற்றி தலையை மேற்புறம் சாய்த்து தண்ணீர் தொண்டையில் நிற்கும்படி வைத்து 30 நொடிகள் கொப்பளிக்கவும். நீங்கள் சளி மற்றும் தொண்டை வறட்சியால் பாதிக்கப்பட்டால் ஒரு நாளில் 2 முறை உப்பு நீர் கொண்டு வாய் கொப்பளிக்கவும். மங்கையரே, இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: இன்னிசை பாடல்கள், இன்சுவை தரும் பாடல்கள். நான் பிழை, நீ மழலை. இக்கால படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது. உழைப்பதற்கு கை இருந்தால் மட்டும் போதாது, உள்ளத்தில் நம்பிக்கை வேண்டும்.

நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். அதாவது இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். தங்கை உள்ளவனுக்கு தங்க தங்க மாளிகை தேவையில்லை. தங்கை உள்ளமே தங்க தங்க மாளிகைதான். அரவணைப்பில் தந்தையாக அன்பில் அன்னியாக அதை பொருட்டும் ஆசனாக மனதோடும் பேசும் நண்பனாக என பல முகங்களில் உன்னை உணர்த்திருக்கிறேன். நீ வாழ்க்கையை அணுகும் முறை எனில் நான் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறேன். அண்ணனின் பாசம் ஒரு பாடல். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறார். பாசமலர் படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். பழமை காணும் பாடல் இது. இதோ உங்களுக்காக.

அங்கே அருளி நிகழ்ச்சி பழமை வாய்ந்த பாடலுடன் நிறைவு பெறும். உங்கள் அடுத்த நிகழ்ச்சி மூன்றாவது இசையருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். சரியாக 7 மணிக்கு இதே வானொலியில் அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அடுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த வணக்கம். அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி அடுத்து இடம்பெறப்போவது. உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த வணக்கம். ஒரு பெண்ணின் பாசத்தை புரிந்து கொள்ள அண்ணாவை மட்டுமே முடியும்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய மொரீசியஸ் வானொலி 2 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. நம்முடைய இன்றைய ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் விநாயகரை போற்றும் இதோ ஒரு பாடல், திருப்புகழ் பாடல். ரமணி அம்மாள் பெங்களோர் குரலில் இதோ விடமடை சுவையிலே என்னும் பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் விநாயகரை போற்றும் பக்தி பாடல்களை கேட்கப் போவீர்கள்.

அன்பு மக்களே, நீங்கள் கணபதியை போற்றுபக்தி பாடல்களை கேட்டீர்கள். அடுத்து வருவது நம்முடைய திருப்புகழ் வரிசையில் ஒரு திருச்செந்தூர் திருப்புகழ், தண்டையணி வெண்டயம். திருச்செந்தூர் திருப்புகழ் வந்து திருச்செந்தூர் நகரத்தில் பாடப்பட்டது. நம்முடைய 6 படை வீடுகளில் 5 படை வீடுகள் வந்து மலை மேலே குன்றின் மேலே இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரே படை வீடு, திருச்செந்தூர் படை வீடு, இந்த திருக்கோவில் கடல் ஓரத்தில் காணப்படுகிறது.

முனி கும்பிடும் தம்பிரானே, நம்முடைய திருப்புகழ் பாடல்களில் கடைசி வரியில் இருக்கின்ற கடைசி சொல் பெருமாளே என்னும் சொல்லோடு முடிகிறது. ஆனால் சில சில திருப்புகழ்களில் தம்பிரானே என்னும் சொல்லோடு முடிகிறது. நீங்கள் கேட்டீர்களா அல்லது படித்தீர்களா? அடுத்து வரும் பாடல் நாங்கள் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் அடுத்த பாடலை உங்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முருகனே போற்றும் பக்தி பாடல்களை பாடுவார். முருகனை பற்றி பல அருமையான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து இருப்பார். இதோ அடுத்த பாடல் கந்தா முருகா என்னும் பாடல்.

அம்மன் என்பது தாயின் சக்தி. அம்மன் என்பது உலகத்தாய் என்று கருதப்படுகிறது. ஒரு தாய் எப்படி குழந்தையை பாதுகாக்கிறாளோ அதுபோல அம்மன் நம்மை காக்கும் சக்தியாக பார்க்கப்படுகின்றார். நோய், தீய சக்தி, விபத்து, கெட்ட பார்வை போன்றவற்றிலிருந்து காப்பாற்ற அம்மனை வழிபடுகின்றோம் என்று நம்புகின்றோம். தமிழர் மரபில் அம்மன் கோவில்களில் பல இடங்களில் மருத்துவ சக்தி உள்ளதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு காய்ச்சல் நோய் தீர தொடர்பாக உள்ளது. பெண்கள், குடும்பம், கர்ப்பம், குழந்தை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அம்மன் அருள் கிடைக்கும். அம்மன் என்பது சக்தி வடிவம் தன்னம்பிக்கை, மன உறுதி, துணிவு, மன அமைதி பெற அம்மனை வழிபடுகின்றோம். பலர் தங்களுக்கு நடந்த நல்ல விடயங்களுக்கு வேலை கிடைத்தது அல்லது குணமடைந்தது, திருமணம் நடந்தது அம்மனுக்கு நன்றியை சொல்லி வழிபடுகின்றார்கள். தமிழர்களில் பலருக்கு அம்மன்தான் குலதெய்வம். குலத்தின் பாதுகாவலியாக கருதப்படுவதால் மரபாக வழிபடுகின்றோம்.

அம்மன் தாய் போல் அருள் தருவாள், துன்பத்தில் காப்பாள் என்ற நம்பிக்கைதான் அடிப்படை. நம்முடைய அடுத்த அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக லாக்ரிமா சாம்பியரிலிருந்து ஐயா சிவராமன் மற்றும் அம்மா மகிமை அம்மாசை தமது பிறந்த நாளை முன்னிட்டு மகள் நேசி அனைத்து அம்மாசை குடும்பம் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அனைத்து அம்மாமார்களுக்கும் அளித்து இருக்கின்றோம். அம்மா நீலம், அம்மா தேவி, அம்மா வனிதா, அம்மா மைதா, அம்மா மனன், அம்மா அனி கோவிந்தன், அம்மா வினுதா யாவு, இதோ உங்களுக்காக அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

நீங்கள் ஆயி மகமாயி என்னும் பாடலை கேட்டீர்கள். பாலா எஸ் பூர்வஜா, ஸ்ரீ கோமதி தாஸ் மற்றும் கட்ரி மணிகாந்த் குரல் தருபவார்கள். அடுத்து வருவது உங்களுக்காக இதோ சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல். நம்முடைய பக்தி பாடல் வரிசையில் நாங்கள் இப்படி பாடல் அளிப்போம். முதலில் வந்து விநாயகர், இரண்டாவது முருகப்பெருமான், மூன்றாவது அம்மன், அடுத்து சிவபெருமானை போற்றும் பாடல்கள் மற்றும் கடைசியாக திருமாலை போற்றும் பக்தி பாடல்கள். இதோ தேவார பாடல் உங்களுக்காக

கைலை மலையானே போற்றி போற்றி, அடுத்த சிவபெருமானை போற்றும் பாடல் அண்ணாமலையின் அரசை. இந்த பாடல் ஒரு பிரபலமான அண்ணாமலையார், அதாவது சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல். இது திருவண்ணாமலை மலையில் உறையும் அருணாசலேச்சுவரர் அரசன் போல போற்றி பாடும் ஒரு தெய்வீக பாடல். அண்ணாமலை என் அரசை என்ன சொல்கிறது? திருவண்ணாமலையில் இருக்கும் இறைவனே, நீதான் என் அரசன், என் வாழ்க்கையை நடத்தும் தலைவன். இதில் அரசே என்பது பொருள் எப்படி அரசன் மாதிரி இல்லை, அது என்னை வழி நடத்தும் இறைவன், என் மனத்தின் ஆண்டவன் என்ற ஆழமான பொருள். திருவண்ணாமலை சிவபெருமான் அக்னி லிங்கமாக நெருப்பு வடிவமாக கருதப்படுகிறார். அந்த தெய்வீக சக்தியை நினைத்து பாடும் பாடல் இது. கார்த்திகை தீபம், கிரிவலம், சிவராத்திரி போன்ற சமயங்களில் இந்த பாடல் அதிகமாக பாடப்படுகிறது. பாடலில் வரும் முக்கிய உணர்வுகள் பக்தி, சரணடைந்தல், பாதுகாப்பு, மன அமைதி. அண்ணாமலை என்பது திருவண்ணாமலை மலையை குறிக்கும். அங்கே சிவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை தமிழர்களிடம் மிக ஆழமாக இருக்கிறது. பல பேருக்கு இந்த பாடலை கேட்ட பொழுது மன அமைதி கிடைக்கும், துக்கம் குறையும், பக்தி உணர்வு அதிகரிக்கும், உள்ளம் உருகும். இதோ கேட்கலாம்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த திருமாலை போற்றும் பக்தி பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். முதலில் நீங்கள் தீராத வினை என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் வனிதா நஞ்சினி தொப்ளா அவர்கள் மற்றும் நம்முடைய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரு ஆழ்வார் இந்த பாடலை 4000 திவ்யா பிரபந்த பாடலை பாடியிருக்கின்றார். வாடினேன் வாடி இந்த பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற இசைமணி அரங்கநாயகி நாயுடு குரலை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் மீண்டும் உங்களை வெள்ளிக்கிழமை காலையில்

0: இசையருவி கலையோடு கலையோடு கலையோடு.
1: அன்பான மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இனிய இரவு வணக்கம். 819 கிலோவாட்ஸ் மத்திய அலைகளில் உங்களுக்காக இசை அருவி நிகழ்ச்சி 7 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் மொழிகிறேன். சரி, வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு பக்தி பாடலை உங்களுக்காக

பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி வருவது இன்றைய சிந்தனைகள் மற்றும் திரைசை கீதங்கள். நீங்கள் 7:30 மணி வரை கேட்டு மகிழ்வடையலாம். சரி, இது உங்களுக்காக. முதலில், கற்றல் ஒரு பயணம், அது ஒருபோதும் முடிவதில்லை. விளக்கம்: வாழ்க்கையில் நாம் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அறிவு வளர்ந்தால் நம்முடைய பார்வையும் விரிவடையும். கற்றல் நம்மை மேம்படுத்தும். ஆம்நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி என்ற நிகழ்ச்சி. எம்மோடு 7:30 மணி வரை இணைந்து இசை அருவி என்ற நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் மகிழ்வடையலாம்.

நன்றி சொல்லும் மனம் இருந்தால் வாழ்க்கை நிறைவாகும். நமக்கு கிடைத்த சிறிய விஷயங்களும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் மனம் திருப்தியாக இருக்கும். நன்றி உணர்வு உறவுகளை வலுப்படுத்தும், மன அமைதியையும் தரும். நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது இசை அருவி என்ற நிகழ்ச்சி. நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலை தான் மொழிகிறேன்.

இசை அருமினியர்களே, இத்தோடு எமது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கத்தை கூறி விடை பெறுபவள் உங்கள் அறிவிப்பாளி கலை.